0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a violin recital by Srimati Usha Rajagopalan. She is accompanied by Shri R. Ramesh on the mrudangam and Pudukottai Shri N. Ramachandran on the ghatam. Nigashil mudalil Kannada raga varnam Lalgudi G. Jayaraman avargal iyatriyathu Adi Thalam. The concert begins with a Kannada raga varnam composed by Lalgudi Shri G. Jayaraman, set to Thal Adi.

இனி சபாபதிக்கு வேறு தெய்வம், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ஆபோகி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு சபாபதிக்கு வேறு தெய்வம், கம்போஸ்ட் பை கோபாலகிருஷ்ண பாரதி இன் ராக் ஆபோகி செற்றுத்தாள் ரூபக்.

இனி மாமவ மீனாட்சி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி வராளி ராகம் மிஸ்ர சாப்புதாளம். And now here's Mamava Meenakshi, composed by Muthuswami Deekshithar, in Raag Varali, set to Misra Chaputal.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின் இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டையன் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24x7, an exclusive Indian classical music channel. You are listening to a violin recital by Srimati Usha Rajagopalan. She is accompanied by Shri R. Ramesh on the Mridangam and Pudukote Shri N. Ramachandran on the Ghatam. Ini Naji Vadara, Tyagarajar Kirtane, Bilahari Ragam Adi Thalam. Listen now to Naji Vadara, composed by Saint Tyagaraja, in Rag Bilahari, set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின் இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி உஷா ராஜகோபாலன். ஷி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ ஆர் ரமேஷ் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி for ragam 24/7 an exclusive Indian classical music channel.